0: ஆக்சசரிஸ்னும் 77% வரை டிஸ்கவுண்ட்.
1: ஸ்டூடண்ட்ஸ்னும் டீச்சர்ஸ்னும் ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டுமாய் வராம்.
0: மைசி பேக் டு ஸ்டடி டிஎன்சி அப்ளை.
2: சித்ரம் பிரியம், மாஸ்டர் சுபின் இக்னேஷியஸ், குமாரி நெய்னா ஆண்டனி சங்கவும் சேர்ந்து பாடிய கானம். ரமேஷ் நாயருடைய வரிகளுக்கு பேணி இக்னேஷியஸின் ஈணம்.